பல்லிஹாரி கோரி அப்புட தியோஹாடி சத்வாரு சின்மானஸ்தி தீவத்திகி கர்த்துனா